0: പകുതി.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

നെക്സ്റ്റ് സോങ് வந்து நாங்க ட்ராக்கோடே ரிஹர்சல் பண்ணிட்டோம் பட் இங்க வந்து we want to do a unplugged version of that song so unplugged na epdina only romba simple ana live ana or instruments so and that's specially for you I love you dubai

0: വിതൗട്ട് ബ്രേക്ക് അഹല്യ എഫ്എം 90.4 കേട്ട് കേട്ട് കേട്ടുകൂടാ.
1: சரி இப்ப வெறும் வயிற்றோட எப்படி படுப்ப, வேற ஏதாவது செய்வா? சரி சரி சரி, நான் ஒண்ணு சொல்லு.

0: நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கேட்டு கேட்டு பழகுன, கத்து கட்டு இப்ப வந்து திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலனா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.
2: கொஞ்சம் கொஞ்சம்
1: போவது பழகிறேன்டா.